0: இந்த உலகத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை
1: வல்லமையான தேவ செய்திகள் இணைந்திருங்கள் www.kirpai

உலகம் என்னை வெறுத்தாலும் சிநேகித்தவர்கள் என்னை மறந்தாலும் என் உயிரான இயேசுவே உன் தோளில் எப்பொழுதும் சாய்ந்திருப்பேன். நீ மட்டும்

பிரியமானவர்களே, நீங்கள் அணிந்திருப்பது கிருபை நீ வானொலியின் ஊடாக. நேசப்பாட்டு பாடப்போறன் ஏசப்பா கூட என்கிறதான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய அப்பாவின் சமூகத்திலிருந்து அவரை ஆடிப்பாடி நடனமாடி அவரை ஸ்தோத்தரித்து அவரை புது பாட்டுகளினால் கீர்த்தனை பண்ணும்போது பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு கவலைகள், கண்ணீர்கள், ஒவ்வொரு உலகத்தை குறித்த ஒவ்வொரு பாரங்களும் எங்களை விட்டாக அன்றோடும். ஆண்டவருடைய தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ வென்றும் எங்களுடைய வீட்டை விட்டு, எங்களுடைய இல்லத்தை விட்டு, எங்களுடைய உள்ளத்தை விட்டு அவன்றியோடி தேவ ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் அசைவாடலும் எங்களோடு கூட இருக்கும் பிரியமானவர்களே. அவருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் அவரை ஆடிப்பாடி துதிக்கும் போது அவரை மாத்திரமே நாங்கள் நினைத்து அவரில் நாங்கள் களி கூர்ந்து அவரில் நாங்கள் மயங்கி இருக்கும் போது நிச்சயமாகவே இந்த உலக கவலைகள் எங்களை உலக கவலைகளுக்குள்ளாக நாங்கள் போக மாட்டோம். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்தை பற்றிய சிந்தையும் எங்களுக்கு இருக்காது, உலக கவலைகள் இருக்காது, ஒவ்வொரு ஒன்றுமே இருக்காது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவரோடு கூட நாங்கள் உறவாடுகிற அந்த சந்தோஷமும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் தான் எங்களுக்குள்ளாக இருக்கும் பிரியமானவர்களாகவே நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்க வேணும். அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாகவே அந்த தேவன் எங்களுடைய உலகத்தை ஒவ்வொன்றையும் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, அவர் எங்களோடைய குழந்தைகளை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து நம்முடைய பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து எங்களுக்கு பிணைவான

கோடி கோடியாய் ஜனங்கள் வாழும் தேசத்துல இயேசுவே நரகத்தை நோக்கி போகிற ஜனங்கள் பரலோகத்துக்கு சேர்க்க ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். அறுவடை அதிகம், ஆட்களோ கொஞ்சம்,

கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

அன்பில் சிறந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ளவரே, எங்களை நேசிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் உமக்காய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு பலன் தருவீரா, நன்றி.

என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்பொழுது என்னை கைவிடாமலும் இரும். எப்பொழுதும் உம்மையே நம்பிக்கொண்டிருப்பேன்.

நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொள்ள என் ஆத்துமாவும் எம்பிரித்து மகிழும். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக.

0: ஆம்பிரியமானவர்களை நீங்கள் இணைந்திருப்பது கிருபி வானொலியின் ஊடாக. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் யாகு மெசேஜின் ஊடாக கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும்.
1: அப்படியே மனவில் குறைந்தவர்கள் கிருபி